நேரம் காலை 5:33:55 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வண்ண மலராய் அடுத்து ஒலிக்கிறது கந்தன் கருணி படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: வளரும் பொழுதில் நிறைவாக ஒலிக்கிறது. பாமா விஜயம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எல்லா ஈஸ்வரி குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.
1: அரபு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

நேயர்கள் இதுவரை கற்று ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. நேரம் 5:56:25. தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:10:50. நேர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது வேலனுக்கு மூத்தவனே, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:36:35 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது அருளும் காஞ்சிதனில் TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:48. தேனிசையில் தொடர்ந்து மதினத்து வீதியெல்லாம் எஸ் சரளா பாடியுள்ள பாடல்.

0: தேனிசையில் நிறைவாக ஒழிக்கிறது. ஐயப்ப சுவாமியே, அருள் செய்யப்பா சுவாமியே. கி. வீரமணி பாடியுள்ள பாடல்.
1: சுவாமியே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை. மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 ஆண்டாள் திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் மன்னார்குடி சாம்பசிவ பாகவதர் அவர்கள். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி திருவனந்தபுரம் அஞ்சல், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எம் பிரபாவதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 எது அழகு நாடகம், எழுதியவர் தென்மாதிமங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள், நடிப்பு வி கிருஷ்ணமூர்த்தி, கே சந்தானம், எஸ் எஸ் சோபனாச்சந்தர், எஸ் ரமணி, எஸ் மேகலை, டி சுமதிஸ்ரீ, டி எஸ் கஸ்தூரி ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெற்றவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

அம்மன் கோவில் கிழக்காலே படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. படம் செந்தமிழ் பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக எதற்கும் துணிந்தவன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா மாணிக்க வாசகம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt to rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: திரைகணத்தில் அடுத்து பாரதிய சேனா.
4: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
5: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேரம் 8:41. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஃப்ஐஆர் படத்திற்காக ஒலிக்கும் குரல் அபே ஜோத்பூர்கர்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:52. 6 திரைக்கானத்தில் தொடர்ந்து ஹே சினாமிகா படத்திற்காக ஒலிக்கும் குரல் கீர்த்தனா வைத்தியநாதன்.

நிறைவாக காத்து வாக்கில ரெண்டு காதல் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் அனிருத், சக்தி ஸ்ரீகோபாலன், ஐஸ்வர்யா சுரேஷ் பிந்த்ரா.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்ச மாதங்க முக மலகரி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரேச்சித்த கல்யாணி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி மிஸ்ரச்சாப்புத்தாலம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக அதிபோ அல் அதிபோ அன்னமாச்சாரியா கிருதி ராகம் மத்யமாவதி ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்டோம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஆண்டாள் திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் மன்னார்குடி சாம்பசிவ பாகவதர் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं फरहत नाज। भारत का पहला निजी रूप से विकसित ऑर्बिटल रॉकेट विक्रम 1 अपने

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக புதிய வார்ப்புகள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஜென்சி வசந்தா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: சுகமான ராகங்களில் அடுத்து நிறம் மாறாத பூக்கள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஜென்சி குழுவினர்.

நேரம் 10:47 30 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி குரல்களில் கடவுள் அமைத்த மேடை படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்காலத்தில் நிறைவாக வெப்பம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். கார்த்திக், ஸ்ரீசரண்.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகை மாண்டதக்கார் செறின்.
0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஆண்டாள் திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் மன்னார்குடி சாம்பசிவ பாகவதர் அவர்கள். 2:30 திரைகானம்,

மூன்று மணிக்கு மலையாள நிகழ்ச்சி திருவனந்தபுரம் அஞ்சல், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எம் பிரபாவதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 எது அழகு நாடகம், எழுதியவர் தென்மாதிமங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள், நடிப்பு வி கிருஷ்ணமூர்த்தி, கே சந்தானம், எஸ் எஸ் சோபனா சந்தர், எஸ் ரமணி, எஸ் மேகலை, டி சுமதிஸ்ரீ, டிஎஸ் கஸ்தூரி ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 12:03. எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைகானம் கேட்கலாம். காலத்தை வென்று நிற்கும் அந்நாளைய திரைப்பட பாடல்கள் ஒலி உலா வரும் தருணம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join

நேரம் 12:11:35. திரைக்கானத்தில் தொடர்ந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. லீலா.

புகழ் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை. முதல் பாடல் தீபன் சக்கரவர்த்தி பாடியுள்ளது. மைப்பா சோமசுந்தரம் வரிகளுக்கு இசை டி ஆர் பாப்பா.

மெல்லிசையில் தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல். பா காளியப்பன் வரிகளுக்கு இசை டி ஆர் பாப்பா.

மெல்லிசையில் நிறைவாக ஆர். கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல் பூவை செங்குட்டுவன். வரிகளுக்கு இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

திவ்யம். லோகத்துல நம்ம உஜீவிக்கூடிய மந்திரங்கள்ல அநேக மந்திரத்துல கிருஷ்ணநாமா ரொம்ப விசேஷமானது. அத்வபு துருவதோஷ குணம், எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை தவிர்க்க முடியாத கஷ்டங்களையும் சுலபமாக தீர்க்க முடியாத ஒரு நாமமானது கிருஷ்ணநாமம். அன்றைக்கு இந்த துரியோதன சபையிலே 100 பேருக்கு நடுப்புற ஒரு அபலையா இருக்க முடியாத ஸ்திரியானவள் திரௌபதி, ஆ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அறிந்தாள். உடனே அவளுக்கு அவளுடைய மானம் காத்தது அந்த கிருஷ்ணநாமம், கோவிந்த நாமம். அதனால ஸ்ரீ கிருஷ்ணநாமத்தையே அனவரதம் தியானம் பண்ணி பாடி லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படணுங்கிறதாகவே ஆண்டாளுடைய அவதாரம். ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் என்னுடையான தலைப்பில் என்னுடையான ஹரிக்கிறது ஆரம்பிக்கிறது. அதுல விசேஷம் என்னவென்றால், அந்த ஆண்டானை பத்தி அவதாரம் பண்ணா சொல்றா யாருன்னு தெரிய முடியாது.

அவதாரம் செய்தால் அவனை மறந்தே என்பதாக பேசுகிறார்கள். அவனை மறந்தேன்னால் பூமாதேவி, பூமாதேவியானவன் மறுபடியும் பூலோகத்துக்கே மாதாவா இருக்கும்னாலும் ஒரு அவதாரம் குழந்தையா வந்து பண்றாளாம். அவசியம் என்ன, அதற்கு எப்பொழுது இந்த அவதாரம் நடந்தது, எதற்காக நடந்தது, அது யாரு என்பதுதான் என்னுடைய கதையினுடைய தலைப்பு.

அடிதரும் துளவ பாத்தி நடுவிலே அவதாரம் சிதழ். இந்த அவன் படம் பூமாதேவியானவன் அவதாரம் பண்ற இடம் இது எப்படின்னு கேட்டேன். பூலோகத்துல வடபத்திர சாயி திருக்கோயில் கொண்டு இருக்க முடியாது. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் முடியாது. புனித க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்தில் இந்த தேவி அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ண நாளும் எப்படின்னா புனித நலவாடி பூர மங்கள நாள். மிகவும் புனிதா இருக்கக்கூடிய ஆடிப்பூரத்துல செவ்வாய்க்கிழமையில எல்லோருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக வந்து பிறக்கிறாள். இவளுக்கு மாதா மாதா பிதாவா இருக்கும்னு அதிர்ஷ்டம் பண்ணவா யாரு தெரியுமா? அதுதான் முதல்ல சொன்ன ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. ஸ்ரீ விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் என்னும்படியான வைஷ்ணவந்தனர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆழ்வார். அவருக்கு பெரியாழ்வார்னு பேர். எத்தனையோ ஆழ்வார் இருந்தாலும் அவருக்கு தனிப்பெருமை பெரியாழ்வார். காரணம் என்னன்னா ஸ்ரீ ரங்கநாதனே எனக்கு மாப்பிளையா கொள்கிறார், அதனால பெரியாழ்வார். அவருக்கு பெயரோ விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் என்படியான பெயரு. அவர் என்ன பண்ணினார், பகவானுக்கு பூ தொடுத்து புஷ்ப கைங்கிலையும் பண்ணியிருந்தார். அவர் ஒரு பெரிய நந்தவனம் போட்டிருந்தார். அந்த நந்தவனத்துல துளசி பாத்தியை கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார் எப்போதும். அதுக்கு தடவி கொடுப்பார். அதோட மிருதுவான அதனுடைய விசேஷமான ஒரு அங்கத்தை பார்த்து சந்தோஷப்படுவார். செடின்னு அவர் நினைக்க மாட்டார், துளசி தேவின்னு நினைப்படுவார். அவர் கிட்ட போய் என்ன பண்ணவன்னுட்டா,

துளசி பார்த்துக்கிட்டு நின்று இந்த பெரியாழ்வார், நீ மிருது தனு கனி தேவி, உன்னுடைய மிருதுவான சரீரத்தை பார்த்து நீ மிருது தனு கனி, நீ பரிமள முகனி, உன்னுடைய அழகு உன்னுடைய பரிமளம் இதெல்லாம் பார்த்து உன்னுடைய மகத்துவம் அனுபினி, உன்னுடைய மகத்துவம் எப்படி இருக்கு, பெருமை உன்னுடைய பெருமையெல்லாம் புகழெல்லாம் எப்படி இருக்கு. அன்று ஸ்ரீகிருஷ்ணனையும் உன்னையும் ஒரு திராசில வச்சார். ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஒரு பக்கத்தில் இருந்தார், ஒரு பக்கத்தில் சொல்லி வச்சார், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது. ஒரு தொளம் துளசி பகவான் கிருஷ்ணன் பரமாத்மா நகை போட்டு ஏகப்பட்ட கனமா உட்கார்ந்திருக்கார். அந்த கனவானுக்கு சரியா நின்றது திராசிலே. அது யார் காரணம்? உன்னுடைய மகத்

ராஜாட்சி. அதனால இதை கேட்டோன்னு என்ன பகவான் என்ன பண்ணாரு தெரியுமா, தலையில் தூக்கி ஒண்ணு வச்சுட்டு கொண்டாரு. ஒருத்தர் நன்னா இருந்தாலும் அவள் தலை தூக்கி கொண்டு வரணும்னு சொல்ற வழக்கு மாதிரி உண்மையாவே அப்படி பண்றாமல் யாரு எப்படி பண்ணாரு, தியாகராஜுனி மித்ரு.

தலைகளை வச்சுன்னு கூத்தாடுறவன்னா அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நீ உன்னை போய் இன்னைக்கு பூஜைக்காக பகவானுக்கு அர்ப்பணத்துக்காக மாலை தொடுக்கத்தான் உன்னை கிள்ள போறேன் நான் தேவி. கேசவார்த்தம் சொல்வாமித்துவம் கேசவனுக்காக உன்னை கிள்ள போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று தடவி கொடுத்து அப்படி மெழுதுவா அது கிள்ளுகிறான். அதனால ஜென்டில்மேன் சொல்றாங்க, ஜென்டிலா இருக்கிறதுனால அப்படி அந்த புட்பத்தெல்லாம் பறிச்சு துளசியோட தொடுத்து தொடுத்து அங்க இருக்கும் நான் வடபத்திரசாயி கோவில்ல கொண்டு போய் இத அர்ப்பணம் பண்ணுவீங்க. வடபத்ராயி வடபத்ராயி நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு வருவர் வழக்கம். இவருக்கு ஒரு குழந்தையெல்லாம் குழந்தை பண்ணணும் நினைச்சா அந்த தேவியானவள் அவதாரம் பண்ணது எங்கே நல்ல இடத்துல அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார் பூமாதேவி. அவ வந்து இங்க இவருடைய துளசி பாத்துல வந்து அவதாரம் பண்றான். அதனால என்னைக்கு இதுதான் முதல் பிரதம பத்துல சொன்னது அழகான ஒரு இனிமையான குரல் கேட்டுதல் இந்த பாத்தி நடுவில் ஓட ஓடி போய் பார்த்தார் வழியாழ்வார். பார்த்தோன்னா அங்க அழகான திவ்ய மங்கள விக்கிரகம் ஒண்ணு தெரியுது. ஒரு பெண் குழந்தை குவா குவா குவாண்டு இனிமையா கத்துறது. அந்த இனிமையான சுதி சுத்தமான இனிமையான அந்த சங்கீதத்தை கேட்டு சங்கீதமான குரல் அது. சில பேர் குரல் இருக்கே சங்கீதம் பாடுற மாதிரி இருக்கும், ஆனா வெறுப்பா இருக்கும். இது சில பேர் பேச்சுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். தக பிரம்மா அநேக கீர்த்தனத்துல பாடுறவோ ராமனுடைய பேச்சு கல்கண்டுக்கு மேல தீர்த்திக்கும். கல்கண்டு கூட கஷ்டாலும் கழித்தா ராமன் பேச்சு தீர்க்கும். அதே மாதிரி தானே அழகான இனிமையான குரலை கேட்டார் ராவாரு குருவின் ஓடி போனார். அங்க போன உடனே இந்த திவ்ய மங்கள சொல்வமா இருக்குமே ஆனால் தேவி இந்த விக்கிரகத்தை குழந்தைய எடுத்தினார் கையில தூக்கி ஓடி வந்தார். யாரு குழந்தையோ நான் எடுக்கலாமோ எடுக்க வேண்டாமோ என்று கவலை கொண்டு சரி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் நேரம் கோவிலுக்கு போனார். வடபத்து சாயில் கோவில் போனார். வடபத்து சாயில் தியானம் பண்ண ஆரம்பித்தார்.

குழந்தையே அந்த வடபத்திர சாயி கோவில் அந்த விக்கிரகத்தை அடியில் கொண்டு வச்சார். வடபத்திர சாயி அழகான குழந்தையை கொடுத்து

குழந்தையே அந்த வடபத்திர சாயி கோவில் அந்த விக்கிரகத்தை அடியில் கொண்டு வச்சார். வடபத்திர சாயி அழகான குழந்தையை கொடுத்தேன், உனக்கே இதை அர்ப்பணம் பண்றேன்னு சொன்ன எனக்காக வந்த குழந்தை தான் இருப்பான் அசரியார் சொன்னார். என் பக்கத்தில் எப்பொழுது இருக்கும்படியான பூமனேந்தையானவன் உன் பக்கத்தில் குழந்தையாக வந்திருக்காள், அவளை கோதை என்னும்படியான திருநாமன் சுட்டி நீ வர என்று சொன்னார். வீட்டுக்கு கொண்டு போய் கிரகத்தில் தன்னுடைய கிரகலட்சுமிகிட்ட கொண்டு போய் கொடுத்து அவளை வளர்க்கணும்னு சொல்றார். அவள் தாராட்டு பாடி வளர்க்க ஆரம்பிக்கிறான்.

குழந்தை கோதையானவள் நாளுக்கு நாள் நாலொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டு வராள். சந்திரக்கிழமை அப்படி வரபோது பெண்களோட விளையாடுறார், தன்னுடைய சம தோழி பெண்களோட விளையாடுற காலத்தில் விளையாட்டிலும் பெண் விளையாட்டுக்கும் ஆண் விளையாட்டுக்கும் எத்தனை வித்தியாசம் வரும். இந்த குழந்தை என்ன பண்றதா, சமையல் தான் பண்றது. சுள்ளிக்கு என்ன பண்றாங்கன்னா, நீலோத்பர அந்த கொடிகள்லாம் காய வச்சு அதை சுள்ளியா உபயோகப்படுத்தலாம். நீலோத்பர சுள்ளி காந்தரே, அதுக்கு பாத்திரம் வேண்டமே சமையல் பண்றதுக்கு. சரோஜ பாத்திரம், பெரிய தாமரை புட்பத்தை ஒரு பாத்திரம் மாதிரி கொண்டு வைக்கிறதான். மகரந்த வாரி மாதிரி ஜலத்துக்கு பதிலாக மகரந்தங்கனால கொண்டு போடுறதான். அக்ஷதம் வேண்டுமே, அரிசி வேண்டுமே, தாடிமை பீஜ தண்டுலாக மாதளை முத்தெல்லாம் அரிசி மாதிரி இதில் கொண்டு போடுறதான். இது சமைக்கிறதுக்கு நெருப்பு வேண்டாமோ, எல்லாத்தையும் புட்பத்தை வச்சுட்டே அரேஞ்ச் பண்ணிக்கிறது தோட்டத்தில். இந்த குழந்தை எல்லாம் புட்பம் தான், இது கோதையினாலே புட்பம்னு அர்த்தம், புட்பம் ஆலையனே அர்த்தம். அவன் எல்லாமே புட்பத்தை வச்சுட்டு, அதாவது அந்த பாத்திரத்துக்கு சரோஜ பாத்திரம், தாமர புட்பத்தை பாத்திரமா வச்சுனால், அதுக்கு வந்து நெருப்பு வைக்கிறதுக்கு சுள்ளிக்கு வந்து சரோஜ பாத்திரம், நீலோத்பலனுடைய காம்புகள்லாம் சுள்ளியா வச்சுட்டார். அது அந்த பாத்திரத்துல அக்ஷதம் போடுறதுக்கு அரிசிகள்லாம் இருக்கேன், அதுக்கு வந்து மாதள முத்து அதுல அரிசியா போட்டான். நெருப்பு வைக்கணுமே, நெருப்பு கலர்ல என்ன இருக்கணும், நம சம்பகாக்னா சம்பக பூருக்கு சம்பக மூட்டெல்லாம் நெருப்பு மாதிரி வச்சுதான் வச்சு சமையல் பண்ற இந்த குழந்தை. இன்ன முதன அழிப்பாள், இன்ன முதன அழிப்பாள், சமையலும் பண்ணி அது பகவானுக்கு அர்ப்பணமும் பண்ணி தன்னுடைய கூட இருக்குமையான தோழி பெண்களுக்கு அதை பிரசாதமா கொடுப்பாள். இப்படி விளையாடி நிற்காள். ஒரு நாளைக்கு தன்னுடைய தகப்பனா இருக்கும் ஆழ்வார்கிட்ட போய், அப்பா அப்பா எனக்கு கதை சொல்லுவேன்னு இந்த குழந்தை கேட்கறது, 3 வயசு குழந்தை. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரலு கதை கேட்கறதுங்கிற வழக்கம் உண்டு. அதனால அப்பாவுக்கு சொல்றாரு கதை, அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேரு, விஷ்ணுவே மனசுல கண்ணனை பத்தி தான் கதைகள்லாம் சொல்றாரு. அம்மா, இந்த ஊர்ல இருக்கும்படியான வடபத்திர சாயின்னு என்ன முடியான அந்த பெருமானி யாரு தெரியுமா உனக்கு? வடபத்திரம் என்றால் ஆளிலை, ஆளிலை குழந்தை மாதிரி பட்டிருக்கானே, சின்ன குழந்தை நினைக்காதேவன். அவன் சர்வாந்தரியாமையா எங்க இருக்க முடியானவன், அவனை நான் கண்ணனா நினைக்கிறேன், கண்ணனவன். அவனுடைய பேரை சொன்னா ஆயிரந்தரம் சொன்னா ரொம்ப சிரேஷமா ரொம்ப விசேஷமான இவர் சொல்றார். உடனே தன்னுடைய தோழி பொண்ணுகளோட எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறது குழந்தை, கும்பி பாட்டெல்லாம் பாடுற. இன்னொரு நாளைக்கு, அப்பா பாபா இன்னும் ஏதாவது கதை சொல்லுவேன், இந்த கிருஷ்ண கதையை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அம்மா, அந்த கிருஷ்ணன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவன், விதர்ப்பதேச

சுண்வதாந்தேன் நிர்விஷ கண்ண விவரைகி ஹரதோங்கதாபம் ரூபம் விஷாம் நிஷிமதாம் அகிலாதலாபம் துவயச்சுத விஜதி சித்தபம்.

சுந்தர செல்வதே நிர்விஷ்ட கலந்த விவகரை அரசோங்க தாபம் ரூபம் திசம் திருஷிமதாம் அகிலாத்தலாபம் துவயச்சுதாபிஷதி அச்சித்த பபத்ரமவ்வே. இது மாதிரி ஸ்லோகத்தை சார் கண்ணா கண்ணா கிருஷ்ணா கருங்கோன் சார் ஏ கிருஷ்ணா தேவனுடைய திருநாமத்தை கேட்டேன் சுத்வாபுணான் தேவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்டேன் கேட்டதுலேருந்து என்னாச்சு ஹிருதய தாபங்கள்லாம் போயிடுது பாபங்கள்லாம் போயிடுது. உங்களை நான் அடையணுமே உங்களோட நான் கூட இருக்கணுமே எனக்கு நீங்க பதியாகணுமே என்று நீங்கதான் எழுதியிருந்தால் ஒரு விப்ர மூலமா அதை கேட்டோன்னு அந்த கண்டானும் ஓடி வந்தான் ஓடி வந்து ரதத்துல ஏத்துனேன் இவளை அழைச்சின போனான் ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சௌலபியமானவன் இந்த கிருஷ்ணன். ஓ அப்பா அப்படியா அவனை நம்பினவன் கைவிட மாட்டான் நிச்சயமா கைவிட மாட்டான். ஆனாலும் அவனுக்கு அநேக பேர்ல அச்சுதன் ஒரு பேர் அச்சுதன் என்றால் அந்த நாமத்துக்கு நழுவ விட மாட்டான் தன்னிட்ட யாராக போட்டா கூட கட்டி கூடவே வச்சுருவன். அப்பேற்பட்டவன் பக்தாவுக்கு எப்போதும் அனுகிரகம் பண்றோம் குச்சேல சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணலாம் அதனால அனுகிரகம் பண்றோம் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணுவோம். அப்ப நான் அவரை பத்தி நினைச்சா எனக்கும் அனுகிரகம் யாருக்கு ஒண்ணு அனுகிரகம் உனக்கு என்னமா தாராளமா கிருஷ்ணனை பத்தி நினைச்சுக்கோ உனக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுவோம் கவலையே நீ பட வேண்டாம். நீங்க சொல்லலப்பா அந்த ருக்குமணிங்கிறவ ரொம்ப அழகா இருப்பிடும் ரொம்ப அழகவ ருக்மிணி தேவியானவள் ரொம்ப அழகு சுரூபம் அந்த கண்ணனுக்கு ஏற்றவளவள் கிருஷ்ணன் எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகு அவளும் அதனால அவன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொருத்தம். ஓஹோ அழகா இருந்தது தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பா ஆமா அவர் பொருத்தமா இருக்கோண்டா கிருஷ்ணன் ஆகர்ஷணம் பண்றவர் லோகத்தையே அப்பேற்பட்டவனுக்கு ஒரு அழகி தானே வரும். ஓஹோ உடனே அண்ணா இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து கோதைக்கு நாம அவருக்கு தந்தாப்புல அழகா இருக்கேனா அவரை நான் அடையணுமே ஒரு எண்ணம் வருது இந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தை கிருஷ்ணனை தான் அடையணும் நினைச்சா அவனைத்தான் நினைக்கணும் பேசினா அவனோடு தான் பேசணும் கூட இருந்தா அவனோடு தான் கொடுக்கணும். பேசினால் கோவிந்த நாமம் கோலம் போட்டால் கோவிந்த நாமம் கதை கட்டால் கோவிந்த நாமம் இப்படியே ஆயிட்டாள் நம்முடைய கோதாதேவி. உடனே பண்றான் நான் அழகா அழகானான் அவனுக்கு சரியான அழகு எனக்கு உண்டா எனக்கு அந்த அழகு உண்டான் யோசனை பண்ற காலத்திலே பெரியாழ்வார் தொடுத்து வச்சிருக்காரு மாலையெல்லாம் இவ்வளவு தொடுத்து வச்சிருக்கா கோவிலுக்கு கொண்டு போறதுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணா எப்படி இருப்பேன்னு இவளுக்கு தோணிட்டு உடனே மாலையெல்லாம் தான் போட்டேன் அந்த கோவிலுக்கு போற மாலையெல்லாம்

எப்போதும் கண்ணன் நாமம் மாலை தான் போட்டுவிட்டாள், போட்டு ஆனந்தமா ஆடுகிறாள். அவருக்கு சரியா இருப்பேனா அப்படின்னு தன் மனசுக்குள்ள கேட்கிறார். ஒரு கண்ணாடியை பார்க்கிறார், அதனால கண்ணாடி கிடையாது, கணத்தை எட்டி பார்க்கிறார். இப்போதும் அங்க ஒரு கூப்பம் இருக்கு, தர்ப்ப கூப்பம் இருக்கு. இங்கே தர்ப்பணம்னா கண்ணாடிக்கு பேரு, தர்ப்பண கூப்பம்னு பேரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அந்த போய் எட்டி எட்டி பார்ப்பானா, பார்த்து தான் அழகா இருக்கான அன்னைக்கு பார்த்து பார்த்து அந்த மாலையை சரி பண்ணிட்டு ஒரு போட்டு இந்த மாலை இல்லைன்னா அந்த மாலை போட்டுக்கலாம், இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு. கண்ணா உனக்கு நான் சதசமானவள், உனக்கு ரொம்ப சரியில்லை, ஆழ்வாருடைய குமாரத்தி நான் இல்லையா, ஏன் உனக்கு உங்களுக்கு சரியா நான் இருக்க மாட்டேன், நிச்சயமா தானே என்னை ஏத்துக்கணுங்கிறதா இப்படியே பாடிட்டு இருக்காம கண்ணன் நாமமாவே நேற்றுக்கு பாடிட்டே இருக்கேன். பாட்ட போய் அப்பா அப்பா எனக்கு இன்னொரு சந்தேகம்னா, என்ன சந்தேகம் வேணாலும் கேளுமா, எனக்கு அப்பா எனக்கு கண்ணன் தவிர வேற ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கண்ணன் அப்படி ருக்குமணி தேவி கல்யாணம் பண்றாங்க, அவர் கடுதாக கல்யாணம் பண்றாரு, அது மாதிரி இன்னும் யாருக்காவது நான் கண்ணங்க அனுகிரகம் பண்ணியிருக்கேன். கோபஸ்ரீகளை என்ன பண்ணான்னு கேட்டா, அவன் அடையறதுக்காக பாவை நோன்புன்னு ஒண்ணு நோன்பு இருந்தான். அந்த நோன்பானது என்னன்னு கேட்டா, மார்கழி மாசத்துல அந்த பகவானை பாடணும், ரொம்ப நேமத்தோட இருக்கணும், சில எல்லாம் சாப்பிடக்கூடாது, அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கூடாது, 30 நாளும் ரொம்ப நேமத்தோடு கூட இருக்கும், ஒரு நல்ல வயல்ல அந்த இதை ஆரம்பிக்கணும், அது மாதிரி ஆரம்பிச்சு பண்ணணும், அது ரொம்ப நல்லது. அப்பாப்பா நான் பண்ணலாமா, அது மாதிரி தாராளமா நீ பண்ணலாமே, பண்ணேன் நான் பண்ணினா கண்ணன் கிடைப்பாரா, யாரையும் கிடைக்க மாட்டான்னு சொல்ல முடியும், ஆனந்தமா பண்ணேன். இப்ப வரப்போறது மாலை மாசம், ஆனந்தமா பண்ண ஆரம்பிக்கலாம் என்ன, உடனே ஆரம்பிக்கிறார் அப்பா, அப்படி சொன்னாலே ஆரம்பிக்க மந்தகமனே.

0: கந்தமை கந்த மகத்திடுவார் சிந்தையில் போட்டிடுவார்.
1: அந்த கண்ணனை பாடலாமுங்கிற அந்த கோவில் வாசல் போய் நிற்கிறாள். எல்லாரும் சேர்ந்து பாடணும் அப்படின்னு அண்ணிலேருந்து வைகரை எழுந்திருந்து கலம்பு 4 மணிக்கு எழுந்திருந்து கண்ணனை பாடினுக்கார். திருப்பாவையோட்டு திருப்பாவை 30 பாட்டும் பாடுறாங்க. அது பாடுறபோது தான் எப்படி பாடுறேன் கேட்டு சொல்றேன்.

நீராடி மகிழ்ந்தெழுதோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும் சீக்குறை சென்றோதோம், ஐயமும் பித்தையும் மாந்தனையும் கை காட்டி உயிர்

வையத்து வாழ்வீர்கள். நான் எப்படி பாவ நோன்பு நோக்கப்படுறேன் எல்லாருக்கும் சொல்றேன். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரி செய்கிறோம். பார்க்கடல் பையத்து என்ற பரமன் அடிபாடி சீராந்தி செயலா இருக்குமையா அந்த பரமனுடைய நாமங்களை பாடுவோம். அந்த சீராப்தி நாதனா இருக்குமையான அந்த கண்ணனுக்கான அவனுடைய பகவன் நாமத்தை அடிக்கடி பாவோம். பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி அப்படி பாடிட்டு பாடுவோமே. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாடினோம்னா பிரசாதத்துக்கு கை நிட்ட மாட்டோம். நெய்யுள்ளோ ஆயர் பாடி கோகுலத்தை பத்தி பேசுறதுனால

என்ன கிடைக்கும்? நெய் பால் தயிர் தான் எங்க சுபிட்சம். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், வெண்ணெய் சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு சாப்பிட மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு தான் கொடுக்கணும். ரொம்ப பேர் உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணுங்க, நீ வேலை சாப்பிட்டுருவேன். அப்படி இல்லாம அவனுக்குன்னு வச்சு நிக்கிறது, அவன் தான் சாப்பிடணும். நம்ம நாங்கள் நெய் உண்ணோம், பால் உண்ணோம், ஆனா என்ன பண்ணுவோம், நாட்காலே நீராடி பஞ்ச பஞ்ச உஷல் காலத்துல எல்லாம் காலம் 4 மணிக்கு ஸ்நானத்தை பண்ணுவோம். எல்லாரும் கோவிலுக்கு போனா எப்படி இருக்கணும்னு தேவி சொல்லிக் கொடுக்குறா. நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குற? நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டழுதோம் மரணிட்டு நாம. கோவிலுக்கு போறவும் மையிட்டுன்னு புஷ்பங்கள் எல்லாம் வச்சுன்னு அலங்காரம் பண்ணிட்டு போக கூடாது. அலங்காரம்னா அவன் சுவாமிக்கு பண்ணி நாம பாக்கணும், நம்ம அலங்காரம் பண்ணி பாக்குறதுல வேற இடத்துல. அதனால அலங்காரம் பண்ணிட்டு போக கூடாது. நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டழுதோம் மரணிட்டு நாம் முடியும். செய்யாதனை செய்யும் சுலபமா சொல்லிவிட்டார். எதை செய்யக்கூடாது அதான் செய்யுமாறு, அவ்வளவுதான். நீ சொல்லே போனா ரொம்ப வளர்ந்து போடுங்கன்னாலும் எதை செய்ய கூடாதுன்னு பெரியவாடா சொல்லியிருக்காரோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்படி பண்ணினமானால் அவனுடைய கிருப வரும் பாடிட்டு இருக்கார். 30 பாட்டு பாடி முடிஞ்சது. ஒரு அளவுல மார்கழி மாசம் முடிஞ்சது. இவனுக்கு என்ன தோன்றதுன்னு 30 நாளும் அப்பா சொன்னபடி பாடியிருக்கோம். கண்ணனுடைய அனுகிரகம் வரும்னு அப்பா சொன்னார். கண்ணனுடைய அனுகிரகம் வரணும்னா அதுக்கு தந்தாப்புல அறிகுறியே ஒண்ணுமே காணுமே. காசி சேத்துல ஒரு பறைகள் எழுந்து இங்க இருக்கும் சிவலிங்கத்துக்கு 1000 குடம் கங்கா ஜலத்தை அபிஷேகம் பண்ணினா நீ ராஜாவாகதான் எழுந்தது. ஒருத்தர் என்ன பண்ணார், 999 குடம் கொட்டினார் லிங்கத்துக்கு மேல அபிஷேகம் பண்ணார். இன்னும் 1 குடம் பாக்கி இருக்கு. என்ன நீ ராஜாவாக போறோம், பெரிய மகாராஜாவாக போறோம்னு பறைகள் எழுதிருக்கு. 999 ஜனம் கொட்டிருக்கோம், இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. அதுக்கு அறிகுறி இதே ராஜா அதுக்கு பெரிய தினத்துல பெரிய யானை குதிரை பல்லாக்கெல்லாம் வர வேண்டாம், ஒன்னுமே காணுமே அப்படின்னு என்ன பண்ணாதான் அந்த குடத்தை தூக்கி உடச்சிட்டார். லிங்கத்துக்கு தள்ளி போட்டு அவர் தான் பிழைத்த மகாராஜாவா தானே தானிஷாவா பிறந்தான்னு கதை முதலாஜர் ராமதாஸ் கதை. அதே மாதிரி இதெல்லாம் ஒன்னும் வரக்கானுமே நீ கவலைப்படுற. தை மாசமும் பிறந்துடுத்து, தை பிறந்தால் வழிபிறக்கும் லோகத்தெல்லாம் சொல்ற வழக்கம். மாறு முடிச்சு தை மாசம் ஆயிடுச்சு, அந்த கண்ணனுடைய அனுகிரகம் வருமா, அவன் என்னை கைப்பிடிப்பான், எனக்கு ஒன்னும் புரியலையே, கவலையா இருக்கேன்னு யோசனை பண்ணி பார்த்தா. ஜோசியில யாராவது கேட்கலாமா, ஐயோ இதை போய் யாருன்னு ஜோசியில கேட்கறது அப்படின்னு தானே ஒரு சங்கேதமாகத்தானே குழந்தைகள்லாம் விளையாடுற போது சோழி வச்சு போய் ஒத்தையாரட்டையான விளையாடும். அதே மாதிரி கூடல் அழைக்கிறது ஒரு சம்பாத்தியம். கூடல் அழைக்கிறதுனா அது எப்படின்னு கேட்டா, ஒரு மணல்ல சுழி சுழியா ஒரு கோடு போட்டு சுழி சுழியா போட்டு வரணும். இப்ப ஜாங்கிரி நம்ம பாக்குறமே சுழி சுழியா இருக்கும். அது ரெட்டப்படையா வந்ததுன்னா நானும் அவரும் 2 சேர்ந்து இருப்போம். முதல்ல ரெட்டையா இருப்போம், அப்புறம் 1 ஆயிடுவோம். அது கஷ்டம். இப்படியும் போட்டு பாக்கணும்னு பாடுறான்.

தோழும் தேவனார் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கழிந்து பூஜை பண்ண முடியாது இருக்க முடியாது. கண்ணன் எனக்கு கிடைப்பனானால் இந்த கூட நடித்து பாக்கிறேன், நான் என்ன மனசுல நினைச்சனையும் ஒத்தரையாட்டான நினைக்கிறேன். ரெண்டு சுழி வந்திருந்தால் அவரும் நானும் கூடும் அப்படின்னு போட்டு பார்த்து இந்த பாட்டெல்லாம் பாடி பார்த்தோம்னா பார்த்தா கிடையாது. இவன் நினைச்ச மாதிரி ரெண்டு சுழி வந்து உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்போம் தைரியம் வந்து உடனே. இப்பொழுது மாசி மாசம் தையாகி மாசி வந்து மாசு மாசம் ஆயிடுத்து கவலைப்படுறாள் கோதாதேவி. இப்ப இவளுக்கு கோதாதேவி மாத்திரம்

சூனி குண்டு சொல்லுறீங்க பேரு வேற. ஏன்னா அந்த மாலையை குடுத்து இருந்துக்கிட்டாரு. கோதா தேவி கவலைப்படுறத எனக்கு அவர் கிடைப்பறா கிடைப்பறான்னு கவலைப்படுத்து மாசு மாசம் ஆயிடுது கையும் போட்டுது மாசியும் வந்துட்டு அப்படின்னு கவலைப்பட்ட உடனே எப்ப பார்த்தாலும் எங்கி தனியா உட்காந்துருக்கேன். தோழி பெண்கள்லாம் பார்த்து என்ன மாதிரி எப்ப பார்த்தா தனியா உட்காந்துருக்கு என்னது அந்த கண்ணா எங்கேயோ இருக்கான் ஒரு இடத்துல அப்பா எங்கிட்ட சொல்லிவிட்டா அந்த கண்ணா எங்க துவாரகையிலாம் இல்ல. இப்ப அந்த கண்ணன் என்று ஒரு ட்ரெஸ் என்னன்னு கேட்டா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல அந்த கண்ணன் நின்றுக்கான் நம்ம கிட்ட நின்றுக்கான். அதனால ஸ்ரீரங்கத்துக்கு நாம் சுலபமா போயிடலாம். அதனால ஸ்ரீரங்க பெருமான் தான் கண்ணன். அதனால நிச்சயமா நம்ம போலாம் கவலைப்பட வேண்டாம். கோதை என்ன இப்படி பேசுற நீ ஸ்ரீரங்கத்திற்கும் கிருஷ்ணனா அவன் நீ நினைக்கிறேன் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லட்டுமா.

0: சொல்றமே, நான் சொல்றது கேளுக்கோதே, செல்லமா கொஞ்சி சொல்றாட வேண்டாம்.
1: மடமானே கோதாய சொன்னமே, முன்னம் சொன்னமே,
0: நாங்க முன்னாடி சொல்லிட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லி போறேன். நீ பாத்திருக்க வரணும், உனக்கு பொருத்தம் இல்லை. லோகத்துல சாதாரணமா என்ன பேசுவா,

இது சாதாரணமா லோகத்துல வழக்கம் அப்படின்னு கேட்டா, ஒரு கல்யாண பெண் வச்சிருந்தாங்க, அவளை பத்தி பேசுற போது அந்த பெண்ணுடைய மாதாவா இருக்க மாதாவித்தம், அந்த அம்மா என்ன பண்ணலாம், தனக்கு வரும்படியான தன் வீட்டுக்கு வரும்படியான அந்த மாப்பிள்ளை இருக்கானே, அந்த மாப்பிள்ளைக்கு எத்தனை கார் இருக்கு, எத்தனை நிலபதங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு அவன் பணக்காரன், அப்படி அவனுக்கு ஐஸ்வர்யம் எவ்வளவு இருக்கு, இவ்வளவு பத்தி தான் அம்மா கவலைப்படுவா. பெண்ணுடைய அம்மா பெண்ணுடைய அப்பாவோ பிதா சுத்தம், அவன் எத்தனை படிச்சிருக்கான், அவன் படிப்புல மேதாவியா, எத்தனை மெடல் படிப்புல வாங்கிருக்கான், எப்படின்னு அப்பா கவலைப்படுவாள். கூட இருக்குன்னு உறவினர்கள் என்ன கவலைப்படுவா, அந்த பெண்ணுக்கு பொருத்தம் தானா அந்த குடும்பம். குலமிச்சல் தீபாந்தவாக நல்ல குலத்துல இருந்து வந்திருக்கானா அந்த மாப்பிள்ளை அப்படின்னு அவ விடுவா. நம்ம போல இருக்கலாம் அந்த கல்யாணத்தை பத்தி என்ன விடுவான்,

கல்யாணம் பண்றாங்களா, நீ நல்ல சாப்பாடு கிடைக்குமா, நல்ல அறிக்கை தெரியல நடக்குமா அப்படின்னு வாக்கப்பா. அதனால இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டாமா கோதாதேவி, என் செல்லம், என் கண்ணு, என் சொர்ணம், நீ நான் சொல்றத கொஞ்சம் கவனிச்சு கேளு. முதல்ல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு, கன்யாவரையதே ரூபம். இவாள்லாம் வேண்டியது வேற, கன்னிப்பெண் என்ன நினைப்பானா, தனக்கு வர முடியாத கணவனவான் கண் நிறைந்த அழகனா இருக்கணும்னு நினைப்பா. நல்ல அழகனா இருக்கணும், நல்ல புஷ்டியா இருக்கணும், நல்ல தெம்போடா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஆனா நீ இப்ப வரிச்சிருக்கிறே இவன் அப்படி இல்ல, அவ அழகே இல்ல. நான் சொல்லட்டுமா, கடலாலம் போல் அவன் வண்ணமே கருப்புனா, சாதாரண கருப்பு, வஷ கருப்பு. கடல் அன்னைக்கு வந்து ஒரு வருஷம், அந்த வருஷத்தை விட கருப்பனவன் கிருஷ்ணனாலே, கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கே கருப்புன்னு அர்த்தம். கருப்பா இருந்தாலும் அழகு இல்லையா, அதனால கருப்பு ரொம்ப கருப்புனவன். அவனே அவனுக்கு மாலை இடலாம் தான் நினைக்கிறேன். சரி போகும், அழகு இல்ல, சௌக்கியமாவே இருப்பான். இன்னிவரும் நான் மத்தவன ஸ்ரீரங்கநாதன் ஒரு நாளைக்கு நின்னு நான் பார்த்ததுல உட்கார்ந்தான். நம்ம எப்ப பார்த்தாலும் படுக்கேன். திடமாக நடமாடும் செயலறியான், ஒரு நாள் கூட நடந்து பார்த்தே இல்லை, எப்ப பார்த்தாலும் படுக்க. சரி படுத்திருந்தாலும் நீயும் பக்கத்துல உட்காந்துருக்கலாம், எங்க படுக்க, அம்சத்துலிகா மன்றத்துல அவன் படுத்திருக்கான். ஒரு படனாக அணை மீது படுத்துடுவான், ஒரு பாம்பில் அவன் படுத்திருப்பான். நீ கிட்ட புக்ஸுன்னு உனக்கு அடிக்கும், இந்த இடம் உனக்கு தேவைதானா. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு சிநேகிதம், அவன் எப்படி தெரியும், இவன் படுத்திருப்பான் உடம்புல, ஆனா எழுந்துட்டு நடக்க முடியாது. இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான சிநேகிதன், அவன் உடன் இடமான இடபாதம் முடமான நடராஜனே, தில்லை நடராஜன் இருக்கானே, அவன் இவனுக்கு ரொம்ப சிநேகிதன். அவனுக்கு ஒரு கால் ஊனும், அவன் பக்கத்துல உட்காந்து இது மாதிரி சன்னிவேசத்தில் நீ அங்க போகணுமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுவே இல்லையே நீ அங்க கல்யாணம் பண்ணிக்கணும் வச்சுக்கோ. அங்க போயிருந்தோனும் நீயா சாப்பிட முடியாது சுதந்திரமா. பத்திரகாளி அங்கு இருப்பாள், பத்திரம் அவளே அந்தமளிப்பாள். பத்திரகாளி எங்க இருக்கா, அவதான் சாப்பாடு போடணும். அவ சாப்பாடு போடலன்னா சாப்பாட்டு கூட வழி இல்ல, கொதை இது வேணும்தானே. ஆனால் நல்லெண்ணத்தோட கூத எதை நினைக்கிற, அவ பேசின அத்தையும் நல்லதான் நினைக்கிற. கடலாலம் போல அவர் வண்ணமே, அவன் எப்போதும் எதுக்காப்படுத்திருக்கான் தெரியுமா, அவன் யோகான தெரிய புரிகிறான். யோஜனை பண்ணி யாரா இருக்கு, இன்னைக்கு என்னென்ன கவலை இருக்கும், யாரா இருக்கு என்ன கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் போய் நிவர்த்தி பண்ணணும் யோஜனை பண்ணி படுத்திருக்கான். தூங்க முடிஞ்சு இல்ல, செயல் இல்லாதவன் இல்ல, வியாதிக்காரன் இல்ல, படுத்துட்டே இங்க இன்னைக்கு பாவம் அவா கஷ்டப்படுறாளே அங்க போடலாமா, இவா கஷ்டப்படுறாள் அனுகிரகம் இல்லாம, இதை பத்தி யோஜனை பண்ணிட்டு இருக்கான வந்த தேவன். அதனால நான் கஷ்டப்படுறவன் தெரியும் இங்க வந்துருவோம். அதுக்கப்புறம் பத்திரகாளி எங்க இருப்பாள், அவதான் சாப்பாடு போகணும்னு சொல்லுவான். அந்த பத்திரகாளி தானே அன்னபூர்ணி தேவி, லோகத்துக்கே எல்லாருக்குமே அன்னமளிக்கிறவன், அவன் எனக்கு அன்னிச்சுதான். எல்லாரும் போங்கம்மா, நீங்க அனாவசியமா பேசாங்க, என் மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, நான் அவனையே நினைச்சிருக்கேன். அதுக்கு வேண்டி அனுகூலம் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டமா நீங்க போகும். நீங்க பண்றது எப்படின்னு தெரியுமோ, ஏற்கனவே அவன் எனக்கு கிடைக்கல, ஏங்கி கிடைக்க மனசெல்லாம் புண்ணா புண்பட்டு இருக்கேன். இந்த சமயத்துல புண்ணில புளி பெய்யற மாதிரி நீங்க பேசுறேன், புண்ணில புளிப்பட்டா இன்னும் அந்த புண்ணு வலிக்காத. புண்ணில் புளி பெய்தார் போல் புறநின்றழகி பேச, உண்மையா எங்கிட்ட உங்களுக்கு உண்மையான பிரியம் இருக்குமானால், அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கானே, அந்த ஆடை தரித்திருக்கான, அந்த பட்டு இருக்க, அந்த பட்டை வாழ் வந்து என் மேல ஒரு தரம் வீசும், என்னுடைய தாபம் அப்ப தனிரும். இன்னும் என்னுடைய தாபம் தனிமையா அவன் புல்லாங்குழல் விழுதிருக்கான் இல்லையா, அந்த எச்சல் வழியும் அந்த வழியும் எச்சல், அந்த எச்சல்லாம் வந்து என் மேல பூசுங்க, என்னுடைய தாபம் போகும். அவனுடைய துளசி அவன் போட்டு துளசி மாலை இருக்கேன், அதெல்லாம் ஒன்று என் மேல தடவுங்கோ, எனக்கு அப்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு என்னுடைய தொழில்களா இருக்கும், எனக்கு சந்தோஷத்தான் ஏற்பாடு பண்ணும். புண்ணில புலிவாய் ஏற்கனவே நான் கவலை பண்ணுவோம், இன்னும் கவலை உண்டு பண்றேன், நியாயம் இல்லையம்மா, நீங்க போகணும். இதே ஞாபகமா இருக்கா, அந்த கண்ணன் ஞாபகமாவே விட்டுருக்க, அந்த கண்ணன் இங்க இப்ப எங்க இருக்கான், அந்த கண்ணன் இப்ப எங்க இருக்கான், அப்பாதான் சொல்லிட்டாரு எங்க இருப்பான், அவன் சர்வம் தெரியாம இப்ப ஸ்ரீரங்கத்துலதான் இருக்கானே. தீர்மானம் அப்பா சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும். ஆழ்வாராட்டு அடிக்கடி அப்பா அப்பா ஸ்ரீரங்கம் போனா தேவை, போடலாமா போடலாம்ப்பா, மின் மாதிரி இப்ப மாதிரி சுலபமா ஸ்ரீரங்கம் போட முடியுமா, ஸ்ரீவில்லித்தூர்ல எவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமா, ஆகிய நான் யோஜனை பண்றேமா, உன்னை அவசியம் ஆயிடுச்சுன்னு போறேன், ஸ்ரீரங்கத்துக்கு நிச்சயமா இருக்கணும்னு கவலைப்பட வேண்டாம், எனக்கு அதே கவலையா இருக்குன்னு அப்பா சொல்லிட்டு மறுபடியும் இந்த தோல்வி விழா கோப்பேன். தோல்வி உள்ளே நேத்து ராத்திரி ஒரு விசேஷம் நடந்தது என்ன கண்ணனா, மறுபடியும் அவ

முத்து முத்து இந்த கண்ணா கதை கட்டுவாள். இல்லம்மா இது வேற விஷயம், இது கொஞ்சம் கேள், என்னுடைய மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கும். நீங்கெல்லாம் நித்தியம் என்னோட விளையாண்டு பேசிட்டு இருக்கேன், என்னோட பேசிட்டு இருக்கிற காலத்துல என்னுடைய மனசை புரிஞ்சுக்க வேண்டாமா? எனக்கு ஒரு நல்ல காட்சி நேர்த்திக்கிறாச்சு. என்னம்மா அது? வரணம் மாயிரம்

0: ஆயிரம் சூழ ஆயிரம் யானையை சூழ பவனிவந்தன் இருக்கான். என்னுடைய கணவன் ஆகப்படியான கண்ணன் ஆகிய என் கனவுல தோன்றியதுமா. கனவுல வந்தான் அவன், அந்த கனவுல வந்தவரை பார்த்துட்டேன். அவன் அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமோ, தியான மாசம் அப்படியே வந்தான், வந்து என்னை கல்யாணம் பண்ணான். அம்மி மொழித்து அருந்துதி காட்டுறவெல்லாம் இந்த கல்யாணம் சமகோபமா நடந்தது. இது எவ்வளவு அழகா இருக்கு, இது மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். கோதே உனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதுதான், அது கனவுலையும் வருது நிலவிலையும் வருது. எப்போதும் கனவுல என்ன வரும், நம்ம மத்தியானம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வரும். கனவுல சில பேருக்கு தெய்வீகம் வரும், சில பேருக்கு என்னென்னமோ கனவுலாம் வரும். ஒரு பள்ளி கொடுத்த பையனுக்கு கனவுல என்ன வரும், அவன் காப்பி விட்டத்தை ஹெட் மாஸ்டர் பாத்துட்டு கவலைப்படுவோம். ஒரு சின்ன பையன் குளுவுக்கு போன பையனுக்கு என்ன வரும், குளுவுல காண்டாம இருக்கும் இவனை புரிஞ்சிடுவோம்னு நினைச்சிருக்கோம். அதனால கனவுல வருதுங்கிறது என்ன நம்ம நினைக்கிறோமோ கனவுல வரும். நீ எப்போதும் நினைச்சிருக்க அது கனவுல வருவதற்கு வளரான். அந்த கனவுல கண்டு அதுவும் நான் எப்போ தெரியுமா கண்டேன் கனவு, காலம்பர் நாலு மணி. உடனே இவருடைய பிடிவாதத்தை உத்தேசி முத்து பல்லாக்க தன்னுடைய சிஷியனாருக்கும் வல்லவரேவ பாண்டியனிட்டேருந்து முத்து பல்லாக்கு வாங்கி அதுல கோதையை அழைச்சிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு. போற வழியில ஆறு குறுக்கிட்டது காவேரி, அங்க அனுஷ்டானத்தை முடிச்சிருந்து அந்த பல்லாக்கில பார்த்தா காணும், பல்லாக்கில பார்த்தா தேவி காணும். உடனே கவலையோடு கூட அழகாரு, ஏன்னா கூட அழைச்சிருந்தா தன்னுடைய பெண்ணு, அந்த பெண்ணு காணும்னா யாருக்கு கவலை இருக்காது. ஒரு மகள் தனை உடைய திருமகள் போல் வளர்த்தே
1: சொல்றேன் கேள். என்னுடைய பெண்ணா இருக்கும் ஆண்டால் என்ன கனவு கண்டாலும் அந்த கனவு மாதிரி கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணம் மாதிரி எங்கூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்கணும், பெண் வீட்டுல நடக்கணும், புள்ள வீட்டுல நடக்கூடாது. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து நல்ல நாள்ல நீ என்னுடைய பெண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், கன்னியாதானம் பண்ணி கொடுப்பேன் நீ வரணும். அப்படியே பங்குனி உத்தர நன்னாள்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே, அதே மாதிரி பங்குனி உத்தர முதல் நாள் அன்னைக்கு முதல் நாள் ஜானவாசம் மாப்பிளையா வருகிறார் இந்த ஸ்ரீரங்கநாதன் உடனே கண்ணன்.

ஆனந்தமாகத்தானே மாப்பிள்ளையா வந்து சேர்கிறார். மறுநாள் காத்தானே மாலை மாற்று விழா நடக்கிறது. அது பழைய நாள் ரொம்ப விசேஷமான லோகபரித்தன்.

0: இன்னைக்கு குதிச்சு குதிச்சுன்னு மாப்பிள்ளை பொண்ணுவா வாரி மாத்த நடக்கும். அதுக்கப்புறம் அக்னி காரியங்கள்லாம் ஆனவுடனே பெரியாழ்வார் இங்க வந்து நின்றார். விஷ்ணு சித்தர் தன்னுடைய குழந்தை கோதாதேவனுடைய கரத்தை பகவான் வந்திருக்க முடியாது அவர் கரத்துல வச்சு இயம் கோதாம சுத சக தர்ம சரித்தவ பிரதீதாம் பத்ரந்தே பாணின் பிண்ணீஸ்வ பாணினம் கோதாம சுத சக தர்ம சரித்தவ பிரதீதாம் பத்ரந்தே பாணின் பிண்ணீஸ்வ பாணினா என்று பாணிகளின் சொல்லு அங்கோபாங்கமாகத்தானே எப்படி கல்யாணம் நடக்கணுமோ அப்படி ஸ்ரீரங்கநாதனுக்கும் கோதாதேவிக்கும் கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்தை கேட்பவர்கள் எல்லோருக்கும் எப்பவும் யாராருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் என்று சொல்ற அளவில்
1: இதுவரை ஆண்டாள் திருக்கல்யாணம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் மன்னார்குடி சாம்பசிவ பாகவதர் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மௌனராகம், படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:41. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் படத்திற்காக கே ஜே சுதாசிஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காலம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி அளிக்கும் அடுத்த பாடல் தெற்கத்திக்கள்ளன் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். பணக்காரன் திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: तो श्रोताओं, इसी के साथ आज का कार्यक्रम यहीं पर समाप्त करते हैं। नमस्कार।
1: नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் TM பிரபாவதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் வர வல்லப ரமணா என தொடங்கும் GN பாலசுப்ரமணியம் அவர்கள் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அரங்கேசை நிகழ்ச்சியில் டி எம் பிரபாவதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மனசு சுவாதீன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் சங்கராபரணம், மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டி எம் பிரபாவதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி வரும் நிகழ்ச்சிகளாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஷ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 எது அழகு நாடகம். எழுதியவர் தென்மாதிமங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள். நடிப்பு வி கிருஷ்ணமூர்த்தி, கே சந்தானம், எஸ் எஸ் சோபனாச்சந்தர், எஸ் ரமணி, எஸ் மேகலை, டி சுமதி ஸ்ரீ, டி எஸ் கஸ்தூரி ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் பீம்சென் ஜோஷி அவர்களின் பாட்டு மற்றும் பஜன் கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவீரே செய்தி தொகுப்பு, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:30 திரைகாணம், 9:00 இசை பட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லேபூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆட்ட விடுப்பு, மயிலாப்பூர் கேசரி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மில்லிசை, 1:10 இசைமலர், ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம், பி சத்யஜெய்தேவ் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4:00 வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கணிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சன்சத் கே சம்கா முடே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகாணம். இதுவரை எமது சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது டெல்லி அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஷ்லேஷன்.
3: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है। मैं हूं कनकलता। आज के कार्यक्रम में हम बात करेंगे भारत के कौशल विकास तंत्र की, जो विकसित भारत 2047 के लक्ष्य को साकार करने की दिशा में एक

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சத்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியிருப்பது.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருப்பது.

நேயர்களே, இன்று இரவு 8:10 தென்மாதிமங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள் எழுதிய எது அழகு நாடகம் கேட்டு மகிழுங்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 7:32. ஒலிக்கும் அடுத்த பாடல் தாய்மேல் ஆணை. படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியிருப்பது.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள்

0: வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி HTTP:// பிரசார் பாரதி.

0: இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்காணத்தில் ஒலிக்கும் அடுத்த பாடல் செந்தூர பூவே படத்திலிருந்து. SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருப்பது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். இனி
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், மதுரையில் நடைபெற்ற இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாடு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். அவர் பேசுகையில்,
2: India is still the fastest growing major economy despite Hormuz, despite Ukraine, despite Israel, Iran, despite all the tankers not reaching us on time, despite oil and gas related problems, despite fertilizers going up, prices shooting up to the sky. We are still the fastest growing economy purely because of entrepreneurs like you and the citizens of the country. And we are projected to contribute 1/6 of the global growth over the coming years. It need not just be 1/6. And I can't see with the bright entrepreneurs before me, why can't it be 1/4? It's not a question. We can do it. And I think it has to come from you. We have the largest pool of the youngest workforce anywhere in the world. More than 2.4 lakh DPIIT recognized startups created over 23 lakh jobs in this country. And that is the third largest ecosystem for startups. We also have 2,100 global capability centers. Only last week did we have a meet. Chandrajit was there. We were talking about more global capability centers. Going now to tier 2 and tier 3 cities, no more just in the metropolitan. And our

0: or QR code. So greater formalization, simplifying procedures, digitization, regulatory reform have all made it easier for business to start, operate and expand. There is an unprecedented investment, particularly from the public, from the government sector, in roads, in railways, ports, airports, logistics and digital connectivity. And this has actually reduced distances. There are no borders between the states. GST law has come. There is one nation, one tax, improved competitiveness, connected enterprises to national and global markets. So it is the time for businesses to come forward.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். புவி வெப்பமயமாதல் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புவி வெப்பமயமாதல் குறித்த கட்டுரை ஒன்றை தமது சமூக வலைதளத்தில் அமைச்சர் பகிர்ந்துள்ளார். அதில் முன்பு கணித்ததை விட 30% வரை புவி வேகமாக வெப்பமடையக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது வானிலையை மட்டுமல்லாமல் நம்முடைய விவசாயம், குடிநீர், ஆரோக்கியம் மற்றும் வரவிருக்கும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையையும் கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு தீர்வு காண நாம் ஒவ்வொருவரும் ஒரு செடியை நட்டு அதை மரமாக வளர்க்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் வழங்கும் தேசிய வெளிநாட்டு உதவித்தொகை திட்டத்தில் தகுதியான மாணவர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி பயிலும் சிறந்த வாய்ப்புகளை பெறுங்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் ஆண்டுதோறும் 125 மாணவர்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் நிதியுதவி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள செய்திகள், தைரியம், அன்பு மற்றும் மன்னிப்பால் சமுதாயத்தை மாற்ற முடியும் என்று உணர்த்தி காட்டிய சிறந்த தலைவர் நெல்சன் மண்டேலா என்று புகழாரம் சூட்டியுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: ஏ கௌரி, ஏண்டி லேட்டு? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது?
1: எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீ வெயிட் பண்ண கூடாதா?
0: வெயிட் பண்றதுல பிரச்சனை இல்லைன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம். நான் வேற அழகா இருக்கேன்ல, எல்லாரும் பார்வையாலேயே என்ன சுட்டுறாங்க, அதனால உடம்பு கருத்துடுமோன்னு ஒரு பயம்தான். உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை.
1: ஆமா, நான் அழகில்லாதவ, அட்ட கருப்பு, என்ன யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதைத்தானே நீ சொல்ல வர?
0: நான் நினைக்கிறத எப்படி அவ்வளோ கரெக்டா உன்னால சொல்ல முடிஞ்சது?
1: 10 வருஷம் பழக்க தோஷம், பாம்பின் கால் பாம்பறியும்.
0: இப்போ நான் ஒன்னும் அறியணும். கொண்டையில என்ன வெள்ளை ரோஜா?
1: ஓ, இதுவா? இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள், அதான் என் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தான்.
0: அப்பவாவது நீ அழகா தெரிய மாட்டியான்னு ஒரு ஆதங்கம் உன் அண்ணனுக்கு. வரதட்சணை கொஞ்சம் குறையாதான்னு ஏக்கமோ என்னவோ, பாவம்.

0: இப்ப என்ன எடுத்துக்கையே? என் அழகுக்கு என்ன கட்டிக்க போறவன் வரதட்சணைய கராரா கேட்க முடியுமா? என் அழகுல சொக்கிடுவான்ல?
1: ஆமா ஆமா, அழகுல மயங்காத ஆம்பளையே கிடையாது. அழகுல மயங்குறவன் ஆம்பளையே கிடையாது. இத நான் சொல்லல, எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும்.
0: ஆறுதலுக்காக எதையாவது சொல்லிக்கும்.
1: அப்படித்தான் வச்சுக்கோ இல்லத்தா.
0: சரி, அதை விடு. நானும் பாக்குற, 10 வருஷமா அதே கடையில தான் துணி எடுப்பியா? ஏன் கூட வா, நான் காட்டுற கடையில துணி எடு, அத போட்டு பாரு. ரோட்ல போற அத்தனை பேரும் உன்னதான் பாப்பாங்க.
1: என்ன எவனும் திரும்பி பார்க்க வேண்டாம், கட்டிக்க போறவன் பார்த்தா போதும்.
0: அவனாவது பாக்கணும்ல?
1: கண்டிப்பா பாப்பான் என் குணத்துக்கு.
0: உன்னை எவனாச்சும் பாக்குறானோ இல்லையோ, நான் அந்த நோட்டீஸ பாத்துட்டேன்.
1: என்ன நோட்டீஸ்லத்தா?
0: எழுத்தாப்புல பாரு கௌரி, இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரைக்கா, பஸ் வராதா?
1: ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்க்கு நடந்துதான் போகணுமா?
0: நீ எதுக்குடி வருத்தப்படுற? வழி பூரா என்னத்தான் அவன் அவனும் முறைச்சு பாப்பானுங்க.
1: அவனுங்களை நீ பார்க்காம வாழத்தா, பிரச்சனை இருக்காதுல்ல? அதால நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமும் வராதுல்ல.
0: சரி சரி, நட. லேட் ஆச்சுன்னா அந்த சிறுமூஞ்சி சோமசுந்தரம் டோஸ் விடும்ல?
1: ஆமா ஆமா, சீக்கிரம் நடப்போம்லத்தா.
2: கௌரி
1: சார், சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
2: கௌரி, இன்னைக்கு பஸ் இல்லைன்னு எனக்கு தெரியுமா, அதனால ஏன் லேட்டுன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். என் கேபினுக்கு வாமா, ஒரு விஷயம் பேசணும்.
1: ஓகே சார்,
2: வந்துடுறேன். வா கௌரி, உட்காருமா.
1: தேங்க்யூ சார். என்ன விஷயம் சார்?
2: கௌரி, உனக்கு ஒரு குட் நியூஸ். ஏன்னா கரெக்ட் டைமில் நீ அந்த பையலை மும்பைக்கு அனுப்பி வச்சதால 50 லட்சம் ரூபா ஆர்டர் நமக்கு வந்திருக்குமா. இல்லைனா அது அந்த சண்முகா இண்டஸ்ட்ரீஸ்க்கு போயிருக்கும். அதனால அடுத்த மாசத்துலேருந்து உனக்கு 2000 ரூபா இன்க்ரிமெண்ட். இதை நான் சொல்லலம்மா, நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வந்திருக்கு.
1: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூவை நாங்கள் சொல்லணும் உனக்கு. ஏன்னா உங்களை மாதிரி தொழிலாளிங்க தான் நிர்வாகம் வளர்றதுக்கு முழு காரணமாக இருக்கீங்க. கீப்பிட்டோம். சரிம்மா, போய் வேலையப்பா, அந்த லதாவை வர சொல்லுவான்.
1: சரிங்க சார்.
0: வாடி கௌரி, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா?
1: வாங்கினா தானே கட்டிக்கிட்டு வர்றதுக்கு. சரியான நேரத்தில் நான் ஃபைல மும்பைக்கு அனுப்பிச்சதால நமக்கு 50 லட்சம் ரூபாய் ஆர்டர் வந்திருக்கான். அதை சொல்லத்தான் என்ன வர சொன்னாரு.
0: பெரிய 50 லட்சம்,
1: பெருசோ சிறுசோ, சார் ஒன்ன வர சொன்னாரு.
0: எதுக்கா
1: தெரியல.
0: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன், அதுதான் கூப்பிட்டுருக்காரு. வேற என்ன
1: இருக்கலாம், போயிட்டு வா.
0: சார், மே ஐ கம் இன் சார்?
2: வாமா லதா. ஆமா, இந்த ஃபைல்ல நான் சைன் பண்ணி 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் இதை ஹைதராபாத்துக்கு அனுப்பல?
0: சாரி சார்.
2: என்ன சாரி? ஃபைல் ஆபீஸ்ல தூங்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? தொழிலாளிங்க எல்லாம் தூங்குறான்னு அர்த்தம். உங்களையெல்லாம் வேலை வாங்குற நானும் தூங்குறேன்னு தான் அர்த்தம்.
0: சாரி சார்.
2: உன் சாரியை நீயே வச்சுக்கோ. ஏன் ஃபைல் அனுப்பல? அதுக்கு என்ன ரீசன் சொல்ல போற? ஏமா உம்முன்னு நிக்கிற, சொல்லி தொலைய.
0: அது மறந்துட்டேன் சார்.
2: மறந்துட்டேன்னு சுலபமா சொல்றிய, வெக்கமா இல்ல உனக்கு? பூ வைக்க மறந்தியா? விதவிதமா ட்ரெஸ் பண்ண மறந்தியா? காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் பூசிக்கிட்டு வரிய, அதுக்கு மறந்தியா?
0: இனிமே மறக்க மாட்டேன் சார்.
2: சரி சரி, போய் ஒழுங்கா வேலைய பார்.
1: என்ன லதா சிரிச்சுக்கிட்டே வர?
0: ஒரு சந்தோஷம்தான், மேனேஜர் என்கிட்ட பேசினதை நினைச்சா.
1: அப்படியா, என்ன சொன்னார்
0: லதா? நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, அதனால எனக்கு டிரான்ஸ்ஃபரே கிடையாதா? அவர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கணுமா? என்னடி பண்றது இந்த மனுஷனே.
1: நீ ஒன்னும் பண்ண வேணாம், ஃபைல ஹைதராபாத்துக்கு அனுப்பு, அது போதும். என்ன லதா ஷாக் ஆயிட்ட? ஃபைல நீ அனுப்பாதது, அதுக்கு மேனேஜர் டோஸ் விட்டது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு புரியலல்ல?
0: ஆமா.
1: நீ மேனேஜர் ரூமுக்கு போகும்போது அவரோட ரிசீவர் கீழ இருந்ததா?
0: ஆமா.
1: அவசரமா கொச்சியில இருந்து அவருக்கு போன் வந்தது. அவர் இன்டர்காம்ல நான் கூப்பிட்டேன், அப்பதான் நீ உள்ள போன. உன்னை பார்த்ததுமே அவர் டென்ஷன் ஆகி ரிசீவரை கீழ வச்சுட்டு உன்னை திட்டிட்டு இருந்தாரா?
0: ஆமா.
1: போனோட அவசரத்தை கருதி என் ரிசீவர் நான் காதலையே வச்சிட்டு இருந்தேன்.
0: அப்படியா?
1: அதால உன்னை திட்டினதெல்லாம் என் காதுல விழுந்துடுச்சு. சாரி லதா.
0: ஒட்டு கேட்டுட்டு சாரி வேற சொல்றியா?
1: சிச்சி, அப்படியெல்லாம் என்ன நினைக்காத. நீ கவலையோட வருவ, உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு தான்.

0: நான் இருந்தேன். ஆனால் எங்கிட்டயே நடந்ததை மறைச்சு பேசிகிட்டு இருக்கியே. சரி சரி பரவாயில்ல. ஆனால் மேனேஜர் உன்னை திட்டினதில் எனக்கு ரொம்பவே வருத்தம் தான் லதா.
1: அடி போடி, அதை பற்றி நானே கவலைப்படல. நீ எதுக்கு வேஸ்டா?
0: அதுவும் நியாயம்தான். சரி சரி வேலையை பார்க்கலாம் வா. மறக்காமல் அந்த ஃபைலை ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சுது. மறுபடியும் அவர்கிட்ட வாங்கி கட்டிக்காத.
1: அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்.
2: கௌரி, கொச்சியிலிருந்து வந்த போனை கட் பண்ணாமலே லதா கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல.
0: ஆமா சார்.
2: யாரு லதான்னு கேக்குறாங்க கொச்சியில.
0: அப்படிங்களா?
2: வேலை செய்யற கௌரி பேர் எனக்கு தெரியுது, நம்ம ஹெட் ஆபீஸுக்கு தெரியுது, ஆனா வேலையே செய்யாத லதா பேரு கொச்சி வரைக்கும் தெரியுது. சரி சரி, ஹைதராபாத் ஃபைல்
1: என்னாச்சு?
2: அப்பாடி, ஃபைல அனுப்புறதுக்கு சாம் ஒட்டினா மட்டும் பத்தாது, கூடவே டோஸும் விடணும் போல இருக்கு.

0: அம்மா என்னம்மா கண் கலங்கின மாதிரி இருக்க? ஓஹோ, இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள் அதானே?
1: ஆமாம்மா, 10 வருஷம் போயிடுச்சேம்மா.
0: ஆமாம்மா, சூதுவாது இல்லாத அப்பா நம்ம ரெண்டு பேரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு.
1: பழசெல்லாம் சொல்லாதம்மா, கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடியிருக்க கூடாதா? என் பொண்ணுக்கு ராஜகுமார மாதிரி மாப்பிள்ள பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரே, பார்க்காமலேயே போயிட்டாரேப்பா. அதை நினைச்சுதாம்மா கண் கலங்கிட்டு இருக்கிறேன்.
0: நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அப்பா நினைச்சபடியே நடக்கும்.
2: நாளைக்கு லீவு தானே உனக்கு?
0: ஆமாம்மா.
2: அந்த பார்க்குக்கு வர சொல்லி லதா ஃபோன் பண்ணாமா?
0: சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்ன லதா, பார்க்குக்கு வந்தம்மா ஜாலியாக பேசினமான்னு இல்லாமல்
3: என்ன
0: சொன்ன?
3: அத அப்புறம் சொல்றேன். எங்க தெரு பொண்ணுங்களை எப்படியாவது பழி வாங்கணும். எப்படின்னு எனக்கு தெரியலையே.
0: உன் கல்யாணத்துக்கு அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்காத?
3: இல்ல, கொடுப்ப. அவளுங்க தான் எனக்கு நலுங்கு வைக்கணும். அப்ப அவளுங்க என் முகத்தை பார்த்துதானே ஆகணும். அப்ப நான் அவளுங்கள கர்வமா பார்த்து பழி தீர்த்துக்கிறேன். எப்படி என் பிளான்?
0: ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. எதுக்கு என்ன பார்க்குக்கு வர சொன்ன?
3: அது அப்புறம் சொல்றேன். எனக்கு மாப்பிள்ளைய வரப்போறவன் என்ன விட அழகனா தான் இருக்கணும் இல்லையா? நிறைய நகை நட்டு போட்டுக்கிட்டு மகாராஜா பக்கத்துல மகாராணி மாதிரி மணமேடையில நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்.
0: கரெக்ட் தான்.
3: அந்த நலுங்கு வைக்க போற பார்ட்டிங்க எல்லாம் என்ன மாதிரி அழகா ஏ அளவுக்கு நகை நட்டு போட்டுக்கிட்டா வருவாங்க? ஏதோ கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு துணியை போட்டுக்கிட்டு ஒரு 5-6 பவுன்ல மினுக்கிற மாதிரி நகைய போட்டுக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு தானே அவங்களால முடியும்?
0: ஆமா.
3: அன்னைக்கு வச்சுக்கிறவளுங்களுக்கு
0: அது சரி. என்ன எதுக்கடி வர சொன்ன?
3: இத பத்தி பேசதான் வர சொன்ன.
0: நானும் கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா மாப்பிள்ள எந்த திசையில இருக்கிறாருன்னு தெரியாமலேயே நலுங்கு வைக்கிற வரைக்கும் பேசியாச்சு. ஒரு நாள் லீவும் வேஸ்ட் ஆயிடுச்சு.
3: உனக்கு லீவு வேஸ்ட் ஆன மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் அழகான பொண்ணுங்களுக்கு வர பிரச்சனை. உனக்கு அழகும் இல்ல பிரச்சனையும் இல்ல. என்ன, ஏன் அழக பத்தி சொன்ன? ஒன்னு அழகு இல்லன்னு சொல்ற. என்ன சொன்னாலும் உனக்கு கோபமே வராதா?
0: வராது லதா.
3: சரி விடு, வரவேணாம். எவ்வளவு நாளைக்குதான் இதே பவுடர் முகத்துக்கு போடுவ? நான் போடுற பவுடர் வாங்கி போடு. சும்மா கும்முன்னு தூக்கும். இங்க பாத்தியா, பார்க்கே கம கமனு தூக்குது.
0: அதான் எங்க விழுந்துடுவோமோன்னு இந்த செடியை புடிச்சுக்கிட்டே நின்றுட்டு
3: இருக்க. ரொம்பதான் கிண்டல் பண்ற.
0: கிண்டலாவது சுண்டலாவது.
3: சுண்டல்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது கௌரி.
0: எது? அந்த சுண்டல் விக்கிற ஆயா தானே? அதான் செத்து போச்சு இல்லத்தா.
3: அப்படியா? அந்த ஆயா ஒரு பொண்ணை வளர்த்துத, காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுது. அந்த பொண்ணு என்னன்னா?
0: அந்த பொண்ணு அந்த காலேஜ் பிரின்சிபலே தத்து எடுத்து படிக்க வைக்கிறாராம்.
3: ஐயே, அந்த பொண்ணு அழகாவே இருக்காதே.
0: ஆமா ஆமா,
3: அழகு இல்லாத பொண்ணை போய் எப்படி தத்து எடுத்தாங்க?

0: எடுக்க அழகு எதுக்கு? மனசுதான் வேணும் லதா.
1: இந்த பார்க் அழகா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேர் இங்க வராங்க போறாங்க.
0: இந்த பார்க் அழகா தான் இருக்கு, ஆனா இந்த அழகு இயற்கையா வந்ததில்ல, நம்ம உருவாக்குனது தான். இந்த அழக நாம நினைச்சா அழிச்சிடலாம், தக்க வச்சுக்கலாம். நம்மோட அழகு நிலையில்லாதது லதா.
1: ஏய் வாய் மூடு, அழகு நிலையில்லாததுன்னு சொல்லாத.
0: அதான் லதா நிஜம், அழகு நிலையில்லாதது, அறிவு விலையில்லாதது.
1: சரி சரி போதும், பொறுப்பிடலாவா?
2: கௌரி.
0: என்னம்மா?
2: நேத்து ஏதோ பஸ் ஸ்டாப்ல பிரச்சனையாமே, மாவு கடை மனோகரி சொன்னாமா?
0: ஐயோ அதை எதுக்குமா கேக்குற? லதா வீட்டுக்கு எதிரில புதுசா ஒரு குடும்பம் வந்திருக்கு.
2: சரி,
0: அந்த வீட்டு பொண்ணு லதா மாதிரி அழகா இருக்கலாம்.
2: சரி,
0: அந்த பொண்ணு கிட்ட அந்த தெருவுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்களாம்.
2: ஓ, அதாவது லதா கிட்ட பேசாதவங்க எல்லாம் அவகிட்ட பேசுறாங்கன்னு சொல்லு.
0: அது எப்படி? நான் சொல்றதுக்கு முன்னாடியே கரெக்டா சொல்ற?
2: கௌரி, நானும் பொம்பளை தானே, உன்னை பெத்தவ தானே. அதை விடு, பஸ் ஸ்டாப்ல ஏதோ நடந்ததுன்னு சொன்னியே, அதை சொல்லு.
0: லதா என்கிட்ட கேக்குறா, புதுசா வந்தவங்க எல்லாம் அவகிட்ட ஓடி ஓடி பேசுறாளுங்க, என்ன பார்த்தா ஓடி ஓடி ஒளியறாளுங்க, அவளுங்களெல்லாம் பலார் பலார் அறையலான்னு தோணுதுன்னு கேக்குறாமா என்கிட்ட?
2: சரி, நீ என்ன சொன்ன இதுக்கு?
0: இதையெல்லாம் குத்தமா எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை அடிக்க முடியுமான்னு திருப்பி கேட்டேன். அதுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமாமா?
2: சொல்லு கௌரி.
0: கையில இருந்த சாப்பாட்டு பேக தூக்கி ரோட்ல எரிஞ்சிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டாமா.
2: அப்ப ஆபீஸ்
0: மட்டம் போட்டுட்டா, உடம்பு சரியில்லைன்னு மேனேஜருக்கு போன் பண்ணிட்டா. நானும் ஆமான்னு பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு.
2: பொய் சொல்றது தப்பு இல்லையா கௌரி?
0: தப்புதாமா, ஆனா இந்த பொய்யால யாருக்கும் நஷ்டம் இல்லம்மா. அன்னைக்கு வேலைய சேர்த்து மறுநாள் அவதானே பாக்க போறா, நானும் கூட மாட ஹெல்ப் பண்ணுவேன்.
2: நீ உங்க அப்பா மாதிரி சூதுவாதம் இல்லாம வளர்ந்துட்ட.
0: நீ மட்டும் யாரு? அப்பாவி அப்பாவுக்கு அமைஞ்ச நல்ல சம்சாரம் தானே?
2: அத பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? சமையல் கட்டுல எனக்கு வேலை நிறைய கிடக்கு, நான் போறேன் சமையல் கட்டுக்கு.
3: அம்மா, அம்மா.
2: வாங்க ஐயா, வாங்க வாங்க. கௌரி, உங்க மேனேஜர் ஐயா வந்திருக்காரு.
0: வாங்க சார். குட் மார்னிங்.
3: குட் மார்னிங் கௌரி.
2: உட்காருங்க ஐயா.
3: தேங்க்ஸ் மா.
2: என்ன சாப்பிடுறீங்க?
3: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, பக்கத்துல ஒரு கிரக பிரவேசம், அதுக்கு வந்த அங்கேயே நல்லா சாப்பிட்டாச்சு, அப்படியே உங்க ஞாபகம் வந்தது, உங்க கிட்ட பேசிட்டு போலான்னு இங்க வந்தேன்.
0: என்ன விஷயம் சார்?
3: எல்லாம் உன் விஷயமா தான் கௌரி.
0: ஆபீஸ்ல என்னால ஏதாவது ப்ராப்ளமா சார்?
3: சேச்சே, நான் இங்க வந்தது உன் ஆபீஸ் மேனேஜரா இல்லம்மா, உனக்கு தெரிஞ்சவரா வந்திருக்கேன். அதுவும் ஒரு நல்ல விஷயமா உங்க அம்மா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். எதுக்கு சுத்தி வளைப்பானே? இதோ இதை பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, நம்ம கௌரிக்கு முடிச்சிடலாம்.
2: பையன் ரொம்ப நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கான். கௌரி நீ பாரு.
0: நல்லதாமா இருக்காரு
2: பையன். என்ன பண்றான்
3: பையன்? ஒரு பெரிய கம்பெனியில ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருக்கான், ஏகப்பட்ட சம்பளம். கௌரி, பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா?
0: அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான்.
2: எனக்கு என்னன்னா, மாப்பிள்ள ரொம்பவே அழகா இருக்காரு. கௌரி சுமார் தானே, அவர் கட்டிக்குவாரா?
3: அவன் சம்மதம் சொன்னதனால தானே அவனோட போட்டோவோட நானே இங்க வந்திருக்கேன்.
2: ஆமா, கௌரி அவர் பார்க்காமயே எப்படி சம்மதம் சொல்லிட்டாரு?
3: அம்மா, அந்த பையன் நம்ம ஆபீஸுக்கு பல தடவை என்ன பார்க்க வந்திருக்கான். அவனும் கௌரிய பல தடவை பார்த்திருக்கான், ஆனா கௌரி அவனை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
2: அப்படியா?
3: பையனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அவனை நேரா நான் வர சொல்றேன், பேசி முடிச்சிடலாம். பையன் பேரு கண்ண, பொண்ணு பேரு கௌரி, இதை விட வேற என்ன பொருத்தம் வேணும்?
2: கௌரி உனக்கு பிடிச்சிருக்கா?
0: அதான் முதல்லயே சொல்லிட்டேனம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அதுவும் மேனேஜர் சொல்ற மாப்பிள்ளைன்னா நல்லவராத்தான் இருப்பாரு.
3: அப்போ உங்களுக்கு மாப்பிள்ள ஓகே. ரைட் ரைட், நல்ல நாள் பார்த்து முறைப்படி நாங்க பொண்ணு கேட்டு வரோம்.
2: ஆமா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை பத்தி ஒண்ணுமே சொல்லல.
3: அம்மா, கண்ணனுக்கு அம்மா இல்ல, அப்பா தான். அவரும் ரெண்டாம் தரமா வேற ஒருத்தர கட்டிக்கிட்டாரு.
2: போச்சுடா, சித்தி கொடுமையா?
3: சேச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா, அந்த அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, பெத்த அம்மா மாதிரி தான் கண்ணனை நடத்துவாங்க. அவங்க ரெண்டு பேருமே இப்ப இங்க இல்ல, லண்டன்ல இருக்காங்க.
2: ஏ

0: சார்.
1: அந்த சித்தியோட அப்பா லண்டன்ல பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா. இப்ப ஒரு 6 மாசமா அவருக்கு உடம்பு முடியல. அதனால பில்டிங் வேலையை கண்காணிக்க ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல, அதனாலதான் கண்ணனோட அப்பா லண்டன் போயிருக்காரு. கூடவே சித்தியும் போயிருக்காங்க. 5 வருஷம் அங்கதான் இருப்பாங்க.
0: அப்போ கண்ணனோட அப்பா சித்தி இல்லாமதான் இந்த கல்யாணம் நடக்குமா?
2: ஆமாமா, அவங்களால வர முடியாதுமா. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். கல்யாண செலவுக்கு வேண்டிய பணத்தை எனக்கு அனுப்பிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் வீடியோ எடுத்து லண்டனுக்கு அனுப்பிடுவேன். இங்க இவங்களை தனியா ஒரு வீடியோ எடுத்து அங்க கொடுத்து நான் வச்சிட வேண்டியதுதாமா.
0: ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்தது.
2: அம்மா, அந்த நன்றியை நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்களே, அதுக்கு.
0: இந்த நேரத்துல கௌரியோட அப்பா சொன்னதுதான் என் நினைவுக்கு வருது. கௌரிக்கு ஒரு ராஜகுமாரன் மாப்பிளையா வருவான்னு அடிக்கடி சொல்லுவாரு. இப்போ அவரு சொன்ன மாதிரியே ராஜகுமாரன் வந்துட்டான். ஆனா அவர் இல்லையே.
3: அம்மா, அப்பா தாமா மேனேஜர் உருவத்துல வந்திருக்காரு.
2: அது மட்டும் இல்லம்மா, நல்லவங்களுக்கு என்னைக்கும் நல்லதுதான் நடக்கும். அடுத்த புதன்கிழமையே நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயம் பண்ணிடுவோம். சித்திர 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிருவோம். என்ன சந்தோஷம் தானே?
0: நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா?
2: ஆமாம்மா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை, கௌரி மேல எனக்கு இருக்கிற அன்பு, அதுதான் ஒரு முடிவோட வந்துட்டேன். சரிம்மா, நான் புறப்படுறேன்.
4: லதா, இந்தாமா ரோஜா பூ.
5: அப்பா, உங்ககிட்ட என்ன ரோஜா பூ வாங்கிட்டு வர சொன்னேன்?
4: வெள்ளை ரோஜா தான், ஆனா அது கிடைக்கலையே லதா.
5: எங்கேயாவது தேடி அலைஞ்சிருந்தா கிடைச்சிருக்கும்லப்பா.
4: நீ உங்க அம்மா மாதிரி பிடிவாதம். அவ இருந்து பார்க்க வேண்டியது சிவன் கண்ண மூடிட்ட. இன்னைக்கு மட்டும் இந்த ரோஜா பூவை வச்சுக்கிட்டு போமா பிளீஸ்.
5: கௌரி என்ன பெரிய அழகா, சாதாரணமான பொண்ணு. நேத்து வெள்ளை ரோஜாவை வச்சுக்கிட்டு வந்து ஆபீஸையே ஒரு கலக்க கலக்கிட்டா தெரியுமா?
4: அவன் பாவம்மா.
5: அவளை விட நான் பாவம் ஆயிட்டேன். வெள்ளை ரோஜா வச்சுக்க முடியாம போயிடுச்சுல.
4: சரி விடுமா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீரியஸ் ஆயிடுறியம்மா.
5: எனக்கு இதெல்லாம் தான்ப்பா பெரிய விஷயம்.
4: பூவுக்கே இந்த போராட்டம் பண்றியே, புருஷனுக்கு என்ன பண்ண போற தெரியலையே.
5: அழகான புருஷனா தேடுங்க, அப்பதான் நான் ஒத்துக்குவேன்.
4: 4 இடத்துல சொல்லி வைக்கிறேன்.
5: உங்க மக இருக்கிற அழகுக்கு மாப்பிள்ள சும்மா கியூவில வந்து நிப்பாங்கப்பா.
4: சரி சரி, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் புறப்படுமா.
5: சரிப்பா.
6: ஹாய் கண்ணன், வா வா வா வா. என்ன திடீர்னு?
7: ஒரு நல்ல விஷயமா தான் பாபு.
6: என்ன விஷயம் கண்ணா?
7: நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நிச்சயமா நீ வரணும்.
6: வெரி குட். யாரா பொண்ணு?
7: எங்க குடும்ப நண்பர் மூலமா கிடைச்ச பொண்ணு, எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு.
6: லண்டன்ல இருக்கிற அப்பா சித்திக்கெல்லாம்
7: பிடிச்சு போச்சு.
6: பொண்ணு பேரு
7: கௌரி.
6: அடடே, கண்ணனுக்கு கௌரியா? கன பொருத்தம் தான். சரி, மத்ததெல்லாம் எப்படி?
7: புரியும்படியா கேள்றா பாபு.
6: பொண்ணுக்கு எத்தனை சவரம் போடுறாங்களாம், ரொக்கம் எவ்வளவு?
7: டேய், நீ என்னடா இன்னும் பழங்காலத்திலேயே இருக்க? எங்க குடும்பத்தை பத்தி தெரியாத உனக்கு வரதட்சணையே நாங்க வாங்க மாட்டோம்ல. எங்க அப்பா சித்தி எல்லாம் கொஞ்சத்துக்கு பேரம்பேத்திய பெத்து கொடுக்க போறதே கௌரி தானடா. அதுக்கு நாங்க தாண்டா அவளுக்கு நகரட்ட செஞ்சு போடணும்.
6: அடடே, உன் கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்க புதுசாவும் இருக்கு. நானும் வரதட்சணை வாங்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து நானும் அதை மறந்துட்டேன் கண்ணா.
7: வெரி குட்.
0: வாங்க மேனேஜர் ஐயா, எல்லாரும் வாங்க. எல்லாரும் இப்படி உட்காருங்க.
2: அதான் வந்துட்டோம் அம்மா. முதல்ல எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுடுறேன். இவர்தான் மாப்பிள்ள, பேரு கண்ணன். அவர் மாப்பிளையோட ஃப்ரெண்டு, பேர் பாபு. அதோ அங்க நிக்கிறாங்களே அவங்க என் மின்சாரம். சாரி சாரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், என் சம்சாரம்.
0: சம்சாரமா? அவங்க பாக்குற பார்வைய பாருங்களேன்.
2: ஆமாமா, எனக்கே பயமா தான் இருக்கு. ஆனாலும் ஒன்னும் பெருசா நடக்க போறது இல்ல. நாளை காலையில எனக்கு டிபன் கிடைக்காது. அதுக்கும் சேர்த்து இங்கேயே ஒரு புடி புடிச்சிட்டு போயிட்டா போகுது.
0: இவங்கெல்லாம் யாரு?
2: இவரு என்னோட தாய் மாம. அங்க நிக்கிறவரு என் மின்சாரத்தோட தாய் மாம. இது என் பொண்ணு.
0: சரி, எல்லாரும் உறவுகாரவங்களாயிட்டோம். நல்ல நேரம் வந்துருச்சு. தட்ட மாத்திக்கலாமே.
2: மாத்திக்கலாம் மாத்திக்கலாம்.
0: ஆமா, லண்டன்ல இருக்கிற அப்பா சித்திக்கெல்லாம் இதுல முழு சம்மதம் தானே? சொல்லுங்க மாப்பிள.
7: சம்மதம் தாம்மா.
2: சரி, தட்ட மாத்திக்குவோம். சம்மந்தியம்மா, சித்திர 1ஆம் தேதி கல்யாணம் வச்சிடலாம்ல?
0: ஓ, வச்சுக்கலாம்.

0: சரி சாப்பிட போலாமா? நேரமாச்சே, எனக்கு நேரமாச்சே,
1: வாங்க
0: போலாம்.
2: கௌரி, கௌரி.
3: என்னம்மா?
2: உன் வீட்டுக்காரர் எழுந்திருச்சிட்டார?
3: தூங்கி எழுந்துட்டாரான்னு கேக்குறியா? என்ன எழுப்புனதே அவர்தாம்மா.
2: நீ அவரை எழுப்பலியா?
3: நான் தான் எழுப்பணும்னு நினைச்சேன், அவர் முந்திக்கிட்டாரு.
2: சரி சரி, வா, இந்த காஃபியை கொண்டு போய் குடு.
3: நீ எதுக்குமா காஃபி போட்ட? என்ன ஒரு வார்த்தை கேட்க கூடாது?
2: ஏமா,
3: காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து காஃபி போட்டு நாங்க குடிச்சாச்சு, உனக்கும் வச்சிருக்கேன் பாரு. சரி, நாங்க புறப்படுறோமா? லதா காலையிலேயே வந்துட்டு சொன்னா, கல்யாண விருந்து எங்களுக்கு வைக்க போறா. என்னென்ன பண்ண போறாளோ?
2: இந்த மாசம் பூரா கல்யாண விருந்தாதான் இருக்கும்.
3: சரி சரி, நீயும் எங்க கூட வாமா, அந்த லதா வீட பாப்ப.
2: வேணாமா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம்.
3: சரிம்மா, நாங்க புறப்படட்டுமா?
2: சரிம்மா.
3: எங்க, என்ன பண்றீங்க? இன்னுமா புடவை கட்டிட்டு இருக்கீங்க? சாரி, பேண்ட் போட்டுட்டு இருக்கீங்க.
2: இது ரொம்ப அதிகமா தெரியல?
3: எங்க காலத்துல இது ரொம்ப கம்மிமா.
4: சரி, புறப்படலாமா கௌரி? நாங்க போயிட்டு வரோம்.
2: போயிட்டு பாப்பா.
5: வாடி அம்மா, புது பொண்ணு. வாங்க கண்ணன், ஒரு வார கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு?
3: ரொம்ப நல்லா இருக்கு.
4: அதை விட உங்க விருந்து நல்லா இருக்கும்னு நம்பி வந்திருக்கோம்.
5: கவலையே படாதீங்க, விருந்து நல்லா மட்டும் இல்ல, அழகாவும் இருக்கும்.
3: இதுலயும் அழகா?
5: இதுல மட்டும் இல்ல, நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளையும் அழகு. சாரி சாரி, அழகோ அழகு.
3: அப்படியா? வாழ்க உன் அழகு, வளர்க உன் ஸ்டைல்.
5: என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் கலகலப்பாயிட்ட?
3: சரி சரி, என் கூட கொஞ்சம் சமய கட்டுக்கு வாயே. என்ன கண்ணுல பாக்குற? அவர் பேப்பர் படிக்கட்டும்.
5: எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி, அப்பா எலக்ட்ரிக் பில் கட்ட போயிருக்காரு. வான்னு சொல்றல, வா வா.
4: சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, உங்க அழகான சமையல ஒரு புடி புடிக்கணும்.
3: ஏ கௌரி, இங்க வா. உன் புருஷன் அழகா இருக்காருன்னு ரொம்ப ஆட்டம் போடாதடி. உன் மாப்பிள்ளைய விட என் மாப்பிள்ள சூப்பரா சூப்பர் ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு லதா.
6: உனக்கு கல்யாணமான ஒரு வாரமா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? உன் புருஷனை விட எனக்கு வரப்போறவர் 100 மடங்கு அழகா இருக்கணும்னு வெறியோடு இருந்த. ஏன்னா உனக்கெல்லாம் இவ்வளோ அழகான மாப்பிள்ளை கிடைக்கும் போது எனக்கு வரவர் எப்படி இருக்கணும்? அதுதான் எலும்பிச்சம்பழ கலர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டேன்.
3: எப்படி பிடிச்ச? யார் மூலமா வந்தாரு?
5: எனக்கு எதுக்கு ஒரு மீடியேட்டர்? ஏ அழகுக்கு அவர் அழகு சூட்டா இருந்தது, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்.
3: கொஞ்சம் என்ன பண்ற?
5: இரு சொல்றேன். இந்தா, இதுதான் அவரோட போட்டோ.
3: ரொம்ப அழகா இருக்காரு, கண்ணனை விட ஜோரா இருக்காரு. சரி, பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு.
5: சரி சரி, வா சாப்பிடலாம். இத பாரு, கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும், சரியா?
3: ரொம்ப சரி, வா.
0: எல்லாரும் நலங்கி வச்சாச்சா? இன்னும் பாக்கி யாராவது இருக்கலா?
2: 8 பேர் வச்சாச்சு, கௌரி வச்சா சரியா போயிடும்.
0: கௌரிம்மா வாமா, நீய வந்து நலங்கு வச்சிரு.
6: கௌரி இவாயே, எனக்கு நலங்கு வச்சுட்டு போனல்ல, அந்த 8 பேர் மூஞ்சிய பாரு, அசடு வழியா நிக்குதுங்க.
3: அதுங்க நலுங்கு வைக்கும் போது அதுங்களையே நான் மறைச்சு பாத்துட்டு இருந்தேனா,
6: அதுதான் வெல வெளத்து போய் நிக்கிறானுங்க.
3: சரி சரி, அவங்கள விட.
6: இரு இரு, முதல்ல இவர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன்.
5: என்னங்க? இவ பேரு கௌரி, என்னோட உயிர் தோழி.
7: கௌரி தானே? எனக்கு தெரியுமே அவங்கள, உன்னை பொண்ணு பார்க்க சொன்னதே அவங்க தானே. இதெல்லாம் உனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கௌரியோட கண்ணனும் நானும் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க.
6: என்ன கௌரி, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே.
3: இதுல என்னடி இருக்கு சொல்றதுக்கு? நீ எப்பவுமே அழக ஆராதிக்கிறவ. சின்ன வயசுல இருந்தே உன் என்ன எனக்கு நல்லாவே தெரியும். அழகான மாப்பிள்ள தான் உனக்கு வரணும்னு எப்பவுமே கனவு கண்டுகிட்டு இருப்ப. உன்னோட கனவு நிறைவேறணும்னு நான் ரொம்ப கவனமா இருந்தேன். நீ எதிர்பார்த்தபடி மாப்பிள்ள அமையலனா உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு நல்லா தெரியும்டி. உன்னால அதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பாபுவை பார்த்த உடனேயே இவர் தான் உனக்கு பொருத்தமா இருப்பாருன்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பேச சொன்னேன், அவர் பாபு கிட்ட பேசினாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
6: என்னடே

0: என்னடி ரொம்ப சாதாரணமா பேசுறீ? என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னோட கண்கள், என்னோட கண்ணம், என்னோட கலர், ஒட்டுமொத்த என்னோட அழகுதான் இந்த மாப்பிளைய எனக்கு கொடுத்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். யாருக்கும் கிடைக்காத பேரழக எனக்கு கிடைச்சிட்டுதான் நினைச்சு மனமேடல திமிரா உட்கார்ந்துட்டு இருந்தேன்டி. ஆனா எல்லாத்துக்கும் காரணமான நீ. எதையுமே வெளிக்காட்டிக்காம எனக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக 9 பேர்ல ஒருத்தியா வந்து நின்னியே கௌரி. இந்த அடக்கம் சத்தியமா சொல்றேன்டி, வேற யாருக்குமே வராது.
1: லதா, லதா, என்னது இது சின்ன பிள்ளையாட்டம்? அழாத, முதல்ல கண்ணத்தோட எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். சரி, உன் கண்ணத்தை காட்டு, நலுங்கு வைக்கணும்.
0: கௌரி, உன்னை நான் எவ்வளவோ கிண்டல் பண்ணிருக்கேன், அழகு இல்லாதவன் உன்னை அசிங்கப்படுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு அழகான மாப்பிள்ளை எனக்கு பார்த்து வச்சிருக்கிறீ. உன் பெருந்தன்மைக்கு முன்னால அழகு என்னடி அழகு? அது அது உன் கால் தூசுக்கு சமண்டி.
1: லதா, என்னடி இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு அழாத கண்ணத்தோட?
0: இல்ல, உன் நல்ல குணத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்கறியா? பிச்சையா கொடுடி பிளீஸ். இப்ப எனக்கு எதுவுமே அழகா தெரியல தெரியுமா? கௌரி, கௌரி, என் செல்ல கௌரி, நீ தாண்டி என் கண்ணுக்கு அழகு. உன்னை தவிர வேற எதுவுமே என் கண்ணுக்கு அழகா தெரியலடி.
2: நல்ல நேரம் முடிய போகுது, அப்புறம் பேசிக்கலாம். கட்டி மேல, கட்டி மேல.

0: எது அழகு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் தென்மாதி மங்கலம் ஆ குமாரசாமி. நடித்தவர்கள் வி கிருஷ்ணமூர்த்தி, கே எஸ் சந்தானம், எஸ் எஸ் சோபனா சந்தர், எஸ் ரமணி, எஸ் மேகலை, டி சுமதி ஸ்ரீ, டி எஸ் கஸ்தூரி ஆகியோர். அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி திரை காணத்தில் பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் வெள்ளி விழா படத்திற்காக எல்லார் ஈஸ்வரன்.

திரைக்காலத்தின் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்ரீகாந்த், எல்ஆர், ஈஸ்வரி, எஸ் ஜானகி இவர்கள் பாடியது படம் திக்கு தெரியாத காட்டில்.

0: since lifting the trophy 60 years ago. The team suffered a 2-1 defeat to defending champions Argentina in the semi-finals. The third-place playoff match has been part of the World Cup since 1934, the second edition of the tournament, with the 1950 edition being the only exception. Meanwhile, Argentina and Spain will face each other in the finals of FIFA World Cup at the New York, New Jersey Stadium tonight. The match will begin at 12:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் உழவன் மகன், பாடு நிலாவே ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுகிறது உழவன் மகன் படத்திலிருந்து பாடல்கள்.

இரவின் மடிகள் நிகழ்ச்சியில் இதுவரை உழவன் மகன், பாடு நிலாவை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

இதில் சாரதா, தாயை காத்த தனையன், பார்த்தால் பசி தீரும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இடம்பெறுகிறது சாரதா படத்திலிருந்து பாடல்கள்.

உயிரோடு உயிராக உறவாடும் பெண்ணுக்கு உலகத்தில் வேறென்ன வேண்டும்? உலகத்தில்

0: அவன்னா
1: அவன்னா
0: ஈனா
1: ஈனா
0: ஈயன்னா
1: ஈயன்னா
0: பூனா
1: பூனா
0: பூவன்னா
1: பூவன்னா
0: ஏனா
1: ஏனா
0: ஏயன்னா
1: ஏயன்னா
0: ஐயன்னா
1: ஐயன்னா
0: போனா
1: பூனா
0: போவன்னா
1: போவன்னா
0: அவன்னா
1: அவன்னா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: இடையினமாம்.

0: வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சமறப்பதில்லை. இதில் நான் ஏன் பிறந்தேன், பட்டிக்காடா பட்டணமா திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: குடிச்சு உடம்ப கத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடா உள்ள நாடு எங்களுக்கு என்ன தெரிவித்து
2: நாடு என்ன செய்யுது?

கதியும் தணிந்ததே, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்ததே.

என புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் நெஞ்சமர்ப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்கவென்று. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க.

அடுத்து விஜயாம்பிகே என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி. வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பந்துவராளி ராகத்தில் அமைந்த

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் எஸ் வரலட்சுமி.

சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.